பண்ட ஆறு சரண கமலமான தான பஸ்தி பிரபய அகமய பார் பஸ்த கும்பாவத சாவி சுக்கி கிசியூனு நாதிச சந்த பிரசாத பேட்டே பிரபு பூர்ண ஜெகதீச ஜெய ஜெயக்கார சப கரஹ சச்சான சுஹாயா ஜப நானக நாம